0: நற்றி ஹருகு நின்றும் பமில் கனங்கை யவிதவாய் தாக்ரவு பாரிமும் சிங்கி யவிதவாயின ஒலுப்புரு சிலானங்கு சிலாவு ஹாசிலா கோனுகனு சிலாகின கோல்தாரக பலேம் நமாகி தமோசி பூவங்கம்
1: ஹாய்புசிது மயாங்கி குபாக் முயாமசி குபாக் முயாம கொண்டா புறா இன்னார சக்கரோ மகோன் முயாம தாவுதா
2: நில்லு குரம் மீலிசிங் ட்ரைன் டுகி
1: ட்ரைன் டு குபாக் முகொண்டோ அதுங்க இசேகி புன்சிதா குவாய்தேகி நுங்காய்ப்ஜப மிக்கு அயின தவுஜருபா ஜங்ஜன் ஜருபா லாஞ்சிதா லம்பிசிதா அயின குவாய்கி நுங்காய் மிக்குபதோ அயின சினேன ஹாய்ஜப
2: நுங்காய்ப மிக்குசி சேமன வால் மியூசிக் டே அக்கோயி ஜூலை இடாங்கு மாத்தோய் பாங்தோகிபசிதா தவுகிப பிகிப பர்ஃபார்மன்ஸ்ன குவாய்தேகி நுங்காய்ப மிக்குமியேன தாஜபதே நுங்காய்ஜே ஸ்பைசி மகே ஓய்ப நுங்காய் நுங்காய்ப வரி மேயாம தாவ ஃபங்சரிங்கசி சேமங்க தேங்கஜதனா லுஷிலப்பசிதே இசிமகி துங் தாரப்பத கரி கரி தபக் தௌரம் பாங்தோகிபிகே ஹேவ கன்பிப லகிரி
1: இசேசி பாங்தோனிங்க தபக் சேயாம் லைரி ஐ நங்கோ ஹைபிகினிய நாங்கும் லைரி ஐ கிட்ட நாஹோரிங்கி சிகி பாங்தோனிங் மயாம்ச அங்கொண்டு பாவலமுது கிரபதோப மத்தம்சி யாம்ன மங்கன்கிற இசேசி அதுன் ஐ யாம் பாங்தோனிங்கி ஐனி ஐ இசேகி குவாய்தேகி நுங்காய்ஜப கங்க மீன தௌதப தபக் சினேப மீன ஹுந்தோப்பிரம தபக் சினேப ஐன பாய்கட்லக ஐன தங்கசனிங்பசே அதுபோ ஐன சிசுனி அக்கு டயிங் ஆர்ஃபம் ஓரபங்கசி குடும் இசைசே இசேன கிட்ட பாய்கச்சரக அக்கு கிட்ட தங்கச்சப கிட்ட கொய் தாக்தோ கொய் மாய் பிதா மச்சாங்க பங்கி ஹாய்ம கஞ்சையபகோ அது மாய் தௌன ஐன ஐ பாங்தோனிங்பசே அசுக்கி மதி யாம் பாங்தோனிங்கி அரே குடும் இசைசை லைரோன் மயாம்சிகித ஐ அஹம்பத சிங்தாவ் புதோக்கரே மதுங்த ஐன அக்குகி இசைத இசைதன ஃபோக்கஸ் தௌரக அதுக அக்குகி மதங் மதங் வாரி மயாம்சே ஐன அக்கு அங்காங்சினசு அக்குகி இசை ஓய்னஜும் சாங்க சக்னபது சக்னதிரபனினாசை பிஜுலாய் சித்தவுலகதி தௌர தௌரக மொய்லதி அக்குகி நுங்சங்கிதன அதுவும் கங்கிதன சிஜிசி ஹாபிதோ அதுக பாய்கட்கேன யாம்
2: கண்ணாசே
1: ꯅꯣꯡꯕ ꯌꯥꯝ ꯏꯅꯣꯕꯤ ꯆꯕꯁꯨꯝꯕ ꯄꯔꯁꯨꯝ ꯃꯁꯥ ꯃꯁꯥꯁꯤ ꯇꯧꯒꯦ ꯈꯜꯂꯤ ꯍꯧꯖꯤꯛꯁꯦ ꯑꯩꯁꯦ ꯌꯥꯝ ꯅꯨꯡꯉꯥꯏꯖꯩ ꯁꯤꯃ ꯉꯁꯤꯒꯤ ꯋꯨꯃꯦꯟ ꯑꯣꯐ ꯗꯤ ꯃꯟꯇ ꯇꯥꯕꯤꯔꯦ ꯂꯦꯝꯖꯅꯤꯡꯉꯥꯏ ꯑꯣꯏꯔꯕ ꯁꯪꯒꯤ ꯋꯨꯃ
2: ꯁꯪꯒꯤꯠ ꯅꯥꯇꯛ ꯑꯀꯥꯗꯃꯤ ꯑꯦꯋꯥꯔꯗ 2023 ꯈꯨꯠꯁꯤꯟꯅꯕꯤꯔꯛꯈ꯭ꯔꯕꯤ ꯂꯧꯔꯦꯝꯕꯝ ꯕꯦꯗꯕꯇꯤꯔꯥ
1: ꯏꯆꯦꯕꯤꯃꯒ ꯎꯅꯗꯨꯅ ꯋꯥꯔꯤ ꯁꯥꯟꯅꯕ
3: ꯑꯍꯣꯏ
1: ꯊꯧꯔꯝ ꯄꯨꯊꯣꯛꯄꯤ ꯊꯣꯛꯆꯣꯝ ꯔꯦꯅꯨꯕꯂꯥ ꯑꯗꯨꯗꯤ ꯏꯆꯦꯕꯤꯃ ꯋꯥꯔꯤ ꯋꯥꯇꯥꯏ ꯑꯁꯤꯁꯨ ꯇꯥꯃꯤꯟꯅꯔꯕꯅꯤꯅ ꯉꯁꯤꯒꯤꯗꯤ ꯅꯨꯄꯤꯒꯤ ꯊꯧꯔꯝ ꯃꯇꯥꯡ ꯑꯁꯤꯗ ꯂꯣꯏꯁꯤꯟꯅꯕ ꯇꯧꯔꯁꯤ ꯏꯆꯤꯟ ꯏꯅꯥꯎ ꯀꯥꯏꯅꯔꯁꯤ ꯏꯆꯦꯕꯤꯃ
2: ꯐꯅꯤ ꯐꯅꯤ ꯏꯅꯥꯎꯕꯤꯃ ꯅꯁꯤꯝꯁꯨ ꯍꯟꯖꯈ꯭ꯔꯒꯦ